மான சச்சோ பாய கூட கூடாமானா. நானுக்கு தினக்கோ சத்குரு மிலியா ஜின்னா துரே பயா பரவானா. மஹல்லா பெல்லா சாஹிப் மேரா உஜ்ஜலா ஜே கோ சித்த கரே. நானுக்கு சோயி சேவிய சதா சதா ஜோதே. நானுக்கு சோயி சேவிய ஜித் சேவிய துக்க ஜாய். அவகுண வஞ்சன குண ரவ மன சுக வசாய. பௌடி ஆப்பே ஆப் வர்த்ததா ஆப் தாடி லாயன் ஆப்பே ஹி உபதேசதா. குருமுக பத்தியாயன் இக்க ஆப்பே உஜ்ஜட பாயன் இக்க பகதி லாயன். ஜிஸ் ஆப் புஜாயே சோ புஜ்ஜசி ஆப்பே நாய் லாயன். நானக நாம தியாயிய.